0: 95.5 அனு துனைதஷமாத லக்காண்ட ரேடியோ ITN சபே ஸ்ரீலாங்கிய ஹண்ட
1: விலாவு பசுருவேகாய்
2: விலாவு ஒப்பவேத்த கிண்ட ஆவி
3: லதரையே பெரலிக்கரண NLB மேகா பவ தேவன்த மேகா சுபிரிதாக்கட அமதரவ ருபியால் கோட்டியக பவ சுபிரிதாக்க சகா கிராண்ட சுபிரிதாக்கட சுபிரி மோட்டரத்தியா NLB

0: மோட்டர் சைக்கிள் லோவே பிரலி காரையா டிவிஎஸ் லங்காவேதின் நவீன தாக்ஷணினா இயலம இந்தன காரியக்ஷமதாவின் நிபதவன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி நவீன உபான்க சைத்த மோட்டர் சைக்கிளைய பொக்கட் டிக்கெட் தனின நெத்திவ பட்ஜெட் டிக்கெட் செட் வென கமனட்ட வெடட டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டர் சைக்கிளைய பெதலாம பலன்ன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டர் சைக்கிளைய வெடிம துரதுவன லங்காவே மோட்டர் பைசிக்கிளே டிவிஎஸ் எக்ஸ்எல் 100
1: නොතරයේ පෙරලි කරන NLB Mega Power තවන්ත Mega Super Tagකට අමතරව රුපියල් කෝටියක පවර් Super Tag සහ Grand Super Tagකට Super Remote රතයක් දිනන ලොකුම Super Tag දෙන එකම නොතරයේ NLB Mega Power ඔබ අදම මිලදී ගන්න.
2: ගුණාත්මක සහ නිෂ්පාදනයක් සඳහා නවීන තාක්ෂණයෙන් බලකැන්වුණු ඩෝමා කළුවට ඉවත් කිරීමේ යන්ත්‍රයක් ඔබත් අදම ඇනවුම් කරන්න. සමහ මධ්‍ය පරිමාණ සහ නිෂ්පාදකයන් සඳහා ස්වයංක්‍රීය වීකටීමේ යන්ත්‍රයක් හඳුන්වා දීමේ පුරෝගාමියවර මාක්ස්පෙන් සමූහ ව්‍යාපාරයට අනුබද්ධිත මාක්ස්පෙන් හෝල්ඩින්ග්ස් පුත්කලික සමාගම වෙතින් අදම අවතන්න 011 6 6 7 9 5 7 9
3: හවස 5 විනාඩි 54 වෙලාව.